0: சிவகாமி அலுமினியம் கம்பெனி. அலுமினியம் பாத்திரங்கள், ஸ்டீல் பிரசன்டேஷன் ஐட்டம்ஸ், விஜய் பிராண்டட் அலுமினியம் பாத்திரங்கள், கூடாது ஹோட்டல் கல்யாண ஆவசியங்களுக்குள்ள பாத்திரங்களும் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் விலைக்கு. சிவகாமி அலுமினியம் கம்பெனி சாலா.
1: எம்ஆர்டி லோணம் பொன்னோணம் ஓவரில் நிறைய சமானம்.
2: 2000 ரூபாய்க்கு மகளிலுள்ள எல்லா பர்ச்சேஸுகளுக்கும் சாரி, குக்வேர், டின்னர் செட் தொடங்கிய உறப்பாய சமானங்கள்.
3: ஆஷையில் ஒரு பாகிஷாலிக்கு ஒரு கோல்ட் காயின். ஈ ஆஃபர் July 25 to August 26 வரை. எம்ஆர்டி மெட்டல் மார்ட் சாலையிலும், மார்க்கெட் ரோட், வாட்டர் அதாரிட்டிக்கு எதிர்வசத்தும். கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: പാദമുദ്ര എന്ന ചിത്രത്തിൽ യേശുദാസും സംഘവും പാടിയ ഗാനമാണ്. ഈ ഗാനത്തിന്റെ വരികൾ ഹരി കുടപ്പനക്കുന്ന്, സംഗീതം വിദ്യാ